கொச்சனு கொச்சனு கொச்சனு எத்தியும் செட்டும செட்டும சா அத்திலி இத்திலி பரங்கி தாளி செட்டும செட்டும சா அச்சனு கொச்சனு கொச்சனு எத்தியும் செட்டும செட்டும சா.